0: சும விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியன சுரு
2: ஹதுத்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இரிதா ராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
2: ஜோதிராதாய ஒபே கோடிபதி சிஹினய அத செபேவேத ராத்திரி 10ට லக்காண்ட அஹன்ன ஜாதிக லோத்ரை மண்டலே சீனும டிக்கெட் பத்தொல ஜாக்ராஹி பிரதிபல அது ராத்திரியேம ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்காண்ட

0: வெள்ள பாலும் வைக்காய் வினாடி பணம் சிக்காய்
1: விஜய நூடுல்ஸ் சமகின் வர்ணகா கிருத்திம ரசக்காரக வலியில் தொட விஜய கிரிமாலு துர பாமிஸ்ரனே தூ கிரிமாலு விஜய் ப்ரொடக்ட்ஸ் அப்பே ரசைய ராட்டே சமட்ட.

0: ஆண்டு மகை ஆள் மாதிரியாட்டா வந்து ஆசமான தாத்தியாட்டா இவன் திருப்பியா மகை
1: Promise Sugata Pala Flashback Ekka

0: விரஹாவே வேதனாவ
1: ஹதுத தனிம ஹங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி ஆதரணீய ஜோதி இரிதா ராத்ரி ஹதுத ஹிமாலிக
1: ஜோதிராதாய சாயோகிதா அனுக்ரஹய
2: இசட சிசில சக்மின்ம சூப்பர நிந்தக் லபாதின பாரம்பரிக ஔஷதீய சத்காரய සඳුන් රාජ කේශා දේතයිඩය වැඩි විස්තර සඳහා 0.76 325 25 අමතන්න